0: on the word.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.
2: ஏய் ஸ்பிரிங் முடி, இங்க வா. காலையில எழுந்ததும் கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்கா?
3: ஆஃப் கோர்ஸ்.
2: என்ன தெரியும்?
3: அழகான ஃபேஸ் மா.
2: இல்ல, ஜூலேந்து தப்பிச்சு வந்த குரங்கு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. சில சாங்ஸுக்கு ஏஜே இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்படி ஒரு மேஜிக்கல் மெலடி தான் வலையோசை. வலையோசை கல கல கலவென கவிதைகள் படித்திடும், குழு குழு தென்ற காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலவென சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே நம்ம அட்டென்ஷன் மியூசிக் மேல போகும். ஆனா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி லிரிக்ஸ் கேட்டோம்னா அது ஒரு கவிதை மாதிரி இருக்கும். வலையோசைங்கிற டைட்டில் எவ்வளவு அழகு. பேங்கர் சவுண்ட லவ் இமோஷனோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன சவுண்டும் ஒருத்தரோட பிரசன்ஸா ஃபீல் பண்ண வைக்குது. லிரிக்ஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் தான், ஆனா இமேஜினேஷன் ரொம்ப ரிச். அதனாலதான் இன்னும் இந்த சாங்ஸ் ரேடியோல வந்தா சேனல் மாத்த தோணாதுல. இதுதான் ஓல்டு சாங்ஸோட மேஜிக். மியூசிக், லிரிக்ஸ், இமோஷன்ஸ் மூணும் சேர்ந்து ஒரு டைம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த பாடல் தான் நாம நெக்ஸ்ட் கேட்க போறோம், சத்ய படத்திலிருந்து வலையோசை. ஸோ பாட்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில சேர்ந்துக்கோங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம் மோனஹலி எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തമിഴ്നാട്ടില് നിറയ சின்ன வில்லேजेस இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனி கதை இருக்கு. அப்படி ஒரு அழகான கோஸ்டல் வில்லேஜ் தான் கரிகாட்டுக்குப்பம். புதுச்சேரி போர்டர் பக்கத்துல அமைதியா இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல் ஃபிஷிங் வில்லேஜ்னு கூட சொல்லலாம். மார்னிங் நேரத்துல ஃபிஷர்மேன் கடலுக்கு போகிறது, ஃப்ரெஷ் சீ பிரீஸ், காம் அட்மாஸ்பியர், சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வில்லேஜஸ் நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. சிம்பிள் லைஃப் வாழறதுல இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு. வீக்கெண்ட்ல கிரௌட் இல்லாத பீஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்டினேஷன் நீங்க தேடுறீங்கன்னா கோஸ்டல் வில்லேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய போட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சர்ஃபிங் கூட பண்ணலாம். எம்ஜிஎம் தாண்டி நீங்க ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்தை தேடுறீங்கன்னா இதை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய சினிமாஸ் அங்க ஷூட் பண்ணிருக்கோம்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரொம்ப காஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அங்க போனா. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ போயிட்டு எப்படி இருக்கீன்னு எனக்கும் சொல்லுங்க. சோ இப்ப பாட்டுக்கான டைம். மாரியான் படத்துல இருந்த கடல் ராசா நான் சாங் தான் இப்ப நம்ம கேட்க போறோம். ஸ்டே டியூன். இது நம்ம நேரம் ஆன் அகல்ய எஃப்எம். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காலோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோர வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: ഓക്കെ, ഇത് തിരുക്കുറൾ ടൈം. കണ്ണുടയർ എൻപവർ കற்றோർ, മുഖത്തിരന്ത് പുണ്ണടയർ കല്ലാതവർ. இந்த திருக்குறளோட மீனிங் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. வள்ளுவர் சொல்றாரு, படிச்சவங்க தான் உண்மையான கண்ணுடையவர். அப்படின்னா நாலேஜ் நமக்கு புது உலகம் காமிக்குது. எஜுகேஷன் இருந்தா தான் நல்லது கெட்டது டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். படிக்காம இருக்கிறவங்க கிட்ட ரெண்டு கண்கள் இருக்கலாம், ஆனா நாலேஜ் இல்லனா அந்த கண்கள் வெறும் பிசிக்கல் ஐஸ் தான் சொல்றாங்க. அதனாலதான் எஜுகேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்ல, டெய்லி புதுசா ஏதாவது கத்துக்கிறதும் எஜுகேஷன் தான். ஸோ லைஃப் லாங் ஸ்டூடெண்டா இருப்போம் அப்படிதானே. நாம தினோ தினோ ஏதோ கத்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா லைஃப் ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கண் இருக்கு? ரெண்டு கண் இருக்கு. ஆனா நீங்க சரியா பாக்குறியாங்கிறது உங்களோட எஜுகேஷனை பொறுத்து இருக்கும். ஸோ கண்ணை பத்தி சொன்னதுனால கண்ணை காட்டு போதும் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ரெக்கா படத்திலிருந்து இந்த சாங் தான் நாம கேட்க போறோம். பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ட்ராக்குக்கு அப்புறம் we will be right back. இது நம்ம நேரம் ஆன் அஹலி FM and this is RG Hira with you. Stay tuned.
2: All the best.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. சில சாங்ஸ் நம்ம மூட இன்ஸ்டண்டா சேஞ்ச் பண்ணிடுவோம்ல, அப்படி ஒரு ஃபன் கலர்ஃபுல் நம்பர், அப்படி ஒரு ஃபன் கலர்ஃபுல் கோக்கி நம்பர் தான் ஓ மஹசியா. கேட்டிருக்கீங்களா? ஓ மஹசியா ஓ மஹசியா, நக்கு முக்கு நாக்கா ஓம் ஷக்கலாக்கா கோதண்டகா. இது வந்து ஸ்வேதா மோகன் பாடின ஒரு பாடல். ஆனால் இந்த படம் தமிழ் படம்னு ஒரு ஒரு ஒரு படம். இந்த படம் நிறைய தமிழ் படத்திலிருந்து ஸ்டோரிஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு நீங்கள் பர்டிகுலராக இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பாட்டுகள் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படியெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. ஐயோ, அப்படியே இந்த பாட்டு முதல்ல கேட்கும்போது என்னடா இது, எந்த பாஷையில் இருக்குது அப்படின்னு நாம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த லிரிக்ஸ் பார்த்தா தான், ஓ இது ஓ மஹசியா, டேலாமோ டேலாமோ, இந்த மாதிரி நிறைய பாட்டுகள்ல இருந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணி பண்ண ஒரு சாங்னா அப்பதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ முதல் தடவை நான் இந்த பாட்டு கேட்ட அந்த மொமெண்ட் நான் இப்பவும் ஞாபகத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததா கேட்க போறோம். சம்டைம்ஸ் லைஃப்ல ஓவர் திங்க் பண்றதை விட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டி சாங்ஸ் கேட்கறதும் ஒரு ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஸோ இப்போ இந்த பாட்டு கேளுங்க, தமிழ் படத்துல இருந்து ஓ மஹசியா. இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വീരപാണ്ഡ്യ കട്ടബൊമ്മൻ ബ്രിട്ടീഷ് ഈസ്റ്റ് ഇന്ത്യ കമ്പനിക്ക് ടാക്സ് കൊടുക്ക മറുത്ത് ധൈര്യമാ എതിർത്ത് നിന്ന് ഒരുത്തർ. ഫിയർനാ என்னன்னு தெரியாத லீடர். அவரோட டயலாக், கான்ஃபிடன்ஸ், பேட்ரியோட்டிசம் இன்னும் பல ஜெனரேஷன்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன். 1959 சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் மூலமா இந்த வீரனோட வரலாறு இன்னும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை விட பெரிய ஒரு பர்பஸுக்காக நிக்கிறது தான் உண்மையான கரேஜ்னு அவரோட லைஃப் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இப்போ வீரபாண்டி கோட்டையிலே பாட்டு தான் நம்ம கேட்க போறோம். திருடா திருடா படத்திலிருந்து இந்த பாட்டுக்கு அப்புறம் we will be right back. இது அகல்யா FM, this is RG.

0: உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறேன்.
1: லட்சக்கணக்கில் கொண்டாட்டா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, இன்னைக்கு நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. லைஃப்ல ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அது ஒரு பர்சன் மேல மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அழகான மார்னிங் சன்ரைஸ் மேல லவ் பண்ணுங்க, ஒரு அழகான ஈவினிங் மேல, மழை வந்தா மண் வாசனை மேல லவ் பண்ணுங்க, உங்க அம்மா செய்யற சாப்பாடு மேல லவ் பண்ணுங்க, ரோட் ட்ரிப்ல வர கூல் பிரீஸ் மேல லவ் பண்ணுங்க, ஆல் சாங்ஸ், நியூ சாங்ஸ், புக்ஸ், டிராவல், இதையெல்லாம் லவ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் மேல லவ் பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலா தெரியும். நம்ம பிஸி லைஃப்ல சில நேரம் ஸ்ட்ரெஸ் வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், பிளான்ஸ் ஒர்க் ஆகாம போகும். ஆனா அதனால ஸ்மைலை லூஸ் பண்ணிடாதீங்க. டுமாரோ இஸ் ஆல்வேஸ் அனதர் சான்ஸ். புது நாள், புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது மெமரிஸ் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேர் எவர் யூ ஆர் ரைட் நவ், இஃப் யூர் டிரைவிங், டிரைவ் சேஃப். இஃப் யூர் ஒர்க்கிங், டேக் அ ஸ்மால் பிரேக் அண்ட் ஸ்மைல். இஃப் யூர் ஸ்டடிங், ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூர் ரிலாக்ஸிங், என்ஜாய் எவ்ரி மோமெண்ட். ரிமெம்பர், ஹாப்பினஸ்னா பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் அது ஒளிஞ்சிருக்கு. சோ அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. மறுபடியும் அடுத்த ஷோல புது டாபிக், சூப்பர் சாங்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட கண்டிப்பா சந்திப்போம். அன்டில் தென், கீப் ட்ரீமிங், கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்ப்ரெடிங் கைண்ட்னஸ். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா சைனிங் ஆஃப். பை, டேக் கேர். அண்ட் இந்த லவ் மூட்ல நான் ஒரு சூப்பர் ஹிட் சாங் தரப்போறேன், கஜினி படத்திலிருந்து ரங்கோல்.

0: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.
1: ஏய் ஸ்பிரிங் முடி, இங்க வா. காலையில எழுந்ததும் கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்கா?
2: ஆஃப் கோர்ஸ்.
1: என்ன தெரியும்?
2: அழகான ஃபேஸ் மா.
1: இல்ல, ஜூலேந்து தப்பிச்சு வந்த குரங்கு.